0: நோய் இல்ல சார், இது சமாதி இருக்கு.
1: Adjuster 124.
2: American 2989, connect. American 2989, visual 18 left. Atlanta, American 2989.